0: me dijiste después del 20, no sé qué onda, qué tenga que pasar o qué show. Ni un mensaje, nada, nada, nada. Avísame qué onda por carta. Y te acababa de mandar una carta la semana pasada. Hoy trataré de escribirte otra más para mandarte más fotos de Juan Pablo. Y pues todo bien, pa. Hoy es cumpleaños de Mariana XFC. Y ha estado muy, muy pendiente de nosotros. Quiere mucho a Juan Pablo. Y el otro día estábamos platicando de ti y me dijo que te mandaba saludos. Va. Te amo con todo mi ser, cuídate, que Dios te bendiga. Y ya en esta carta que te mandé los acordes. También avísame si así te funcionan, porque los había mandado como escritos y me retacharon la carta porque eran muchas hojas. Entonces intenté mandarlo así a ver si les funcionan y ahí me avisan, ¿va? Saludos, Antonio, un abrazo y que Dios los bendiga.
1: Hola, Jean, ¿cómo estás, hermanito? Espero que te encuentres bien, papi. Espero que estés tranquilo, hijo. De parte de nosotros, papi, no estamos bien acá en casa, hijo, ¿ya? No te preocupes, no estamos todo tranquilo en casa. Mamá está bien de salud, todo. La Lola está bien de salud, hijo. Estamos bien, hijo, ¿ya? No te vayas preocupando. No estamos bien acá en la casa. Espero que tú también estés bien, hijo. No te preocupes. Vamos a ver ya cómo van los trámites tuyos de tu parte para poder ver en qué te podemos ayudar para que estés tranquilo, también tú, más cerca de nosotros, hijo. Ahí te he hecho mandar audio con tío Jin, con, ¿cómo se llama? Con Gael y Kalesi también te han mandado audio. Y allí, ya, yo también puse otro local, hijo, y abrí mi local en 23 de marzo, con permiso y todo, a nombre de Nelly, estoy diciendo, porque cualquier rato pasa algo con Nelly, con Joel, voy a traer a Nelly a Tingo, no, a la Waitía. Ya varias veces le he dicho a Nelly para traerme a la Waitía. Pues van a abrir dos locales, aunque sea, de hecho. Ahí estoy trabajando con 750 balones en Agüitía, hijo. Ya no con 200 nomás, ya 750 ya he subido de carga. Y papá, espero que tú te encuentres bien, güey. Cuando sales, hijo, ya vas a trabajar juntos acá, papá. Estamos ahí dándole duro, hijo. Estamos ahí trabajando, trabajando. Ahí estamos en verano, güey. Gael está comentando, ayer había un accidente acá en Agüitía. Un cisterna atropella a una niña con toda su mamá. Su mamá está viva, pero la niña la ha destrozado todito su cintura, hijo. La parte en dos. Todo su hígado, su tripa, todita ha salido. Ha volado a su lado. Eso ayer pasó en un accidente acá en Agüitía mismo. ¿Y papi? Te voy contando, es pequeña noticia de Gael lo que te quiso contar. ¿Cuál es mi Gael, hijo? Gael, ya está grandecito, ya pronuncia las palabras correctas, ya te dice, papá, yo te ayudo a trabajar, dice. Ya está grandecito, ya, mi bebé. Acá le dice lo que más a mí te tiene pena. ¿Dónde está mi tío Jin? Ya dile que venga, ya dice. Que me lleva a pasear con su moto, quiero pasear, dice. Jin, dile a mamá, Jin, préstame tu laptop, papi, porque no están utilizando, mamá te tiene guardada en la casa. Cuando llamas, dile a Nelly que le diga a mamá, para que me dé, como está abriendo el local con esta semana o la otra semana me están permitiendo sin dormir, voy a necesitar una laptop para poder ingresar mis fiches, todo, actualizar mi precio de celular, no voy a poder. Y ahí, a ver, le conversa a mamá, hijito, ¿ya? Y le dices, ya papito, te cuidas mucho, hijito, ¿ya? Te quiero mucho, hijo, mucho, mucho, mucho. Te quiero mucho, hijo, papá, te quiero mucho, mi hermano.
2: Hola, tío, ¿oye? Espero que estés bien. Quiero que vengas ya acá para irnos a pasear. Acá la Lolita está bien y está gordita. Ya creció. También te cuento que ya me saqué otra libreta y estoy con puro A. Estoy bien en mis cuadernos. Estoy avanzando mucho. Mi hermano Gal está también en jardín. Mi hermano Gary se cambió a otro colegio y nos mudamos a una casa donde tengo que compartir cuarto, pero yo no quería. También te quiero contar que también exponí sobre el repelente casero para los mosquitos y tengo dos repelentes caseros y cuando vienes yo te voy a preparar para que no te pique los zancudos. También quiero que te cuides, Dios que te cuida ya. que te den de comer bien. Muchos besos para ti, tío. Chao, te abrazo con un fuerte abrazo y un beso.
3: Hola, tío Jim. Te cuento lo que un Volvo la choca a una vecina y no había pase. Lo han cortado en dos. En noche todavía estábamos ahí viendo. Mamá y Welling se fueron a ver. Y quiero que vengas rapidito para acá ahorita. Para que cuando sea día ya vas a estar acá. Y quiero que vengas y para irnos a pasear. Y algo más. Y la luna esté bien, Luna, Nova, mi gatita, que se llama Nova. Y tengo pollitos que son chiquititos y tiene su mamá y le persigue sus pollitos. Cada vez cuando es día y es noche, les ponemos acá. En día los sacamos. Pero Diosito que te cuide más. Chau, tío Jean. Diosito que te cuide, ya te quiero mucho.
4: Hijo mío, Jim, ¿cómo estás, papito? ¿Te encuentras bien? Yo quiero saber que estás bien, papito. Jimcito, te quiero mucho, papá. Te extraño mucho, hijo. Avísame cuándo vas a venir, hijo. Papito, papillín, te estimo mucho, hijo, te extraña. Papá, te mandaré un abrazo fuerte por tu mamá, papillín. Y a papi, te quiero mucho.
5: Sorry, brother. ரொம்ப இருக்கியா? எல்லாம் நல்ல சுகம். நீ எங்கே இருக்கா? சரி, உன்னோட 9ஆம் தேதி லெட்ரு வந்து இன்னைக்கு கிடச்சிது, பார்த்தேன். 2 லெட்ரு கிடச்சதாக போட்டிருக்கா. 3ஆவது வந்து 6ஆம் தேதி நான் போஸ்ட் பண்ணேன். இது ஆனால் 3 கிடச்சிருக்கும். அதில் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்கும், ஒரு 8-10 பேஜ் இருக்கும், பார்த்துக்கோ. அப்புறம் நேற்று வந்து மஹ்மூதா சாட்சி மௌத்து அதை சப்மிட் செஞ்சுக்கோ. அடக்கிட்டாங்க நேற்று. அப்புறம் வீடியோ தான் பார்த்தோம். வேற என்ன விசேஷங்கள்? சரி, 9 லெட்டர் கிடச்சி நாளைக்கு லெட்டருக்கு பதில் போடுறேன். இன்ஷால்லா இந்த மெசேஜ் கிடச்சா நாளைக்கு கேட்பா, கேட்க முடியுமான்னு பாரு. போன வாரம் மெசேஜ் வைக்கல, இன்றைக்கி தான் மகன் வந்து சொன்னக்கப்புறம் தான் தெரியும். நீ இப்போ உனக்கு கேட்டேன்னு சொன்ன பிறகு அதுமாதிரி இப்போ இந்த மெசேஜ் வைப்பேன்னு சொல்லி மெசேஜ் வச்சுருக்கேன். பார்த்துட்டு என்ன சொல்லி தகவல் சொல்லிக்கோ. இன்ஷால்லா லெட்டர் எழுதுறேன். ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். சோமா இருக்கியா? நாங்கள் எல்லாம் நல்ல சுகம். இது சோமா நினைக்கிறேன். உள்ள வேலை கேட்பான். அப்புறம் வந்து லெட்டர் போட்டிருக்கேன், நிறையமா அடுத்த வாரம் உனக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு அத்தி சம்பந்தமாக வந்து லாயர் லாயர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் வந்து இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து அதையும் ஒன்று பார்க்க வர்றாங்க போயிருக்கு. மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க நேரில் வந்து பேசுவாங்க. அடுத்த மாதம் ஊருக்கு கால் பண்ணுறதா மகன் சொன்னான். அதனால் வந்து விசிட்டு வர முடியுமா வர முடியாதுன்னு தெரியல. அது என்ன ஏதுன்னு சொல்லி நீ அவங்கக்கிட்ட மெசேஜாக அனுப்பு, இல்லை ஏதாவது எழுதி அனுப்புனா எழுதி அனுப்பு. வேற என்ன விசேஷங்கள்? தேவையெல்லாம் இல்லை, அதை ஹைராக கேட்போம், மற்றதுனாலும் பேசிக்கிறோம்.
7: Essa mensagem é para o meu filho João Gabriel. Oi, filho, como você está? Por aqui tudo bem, graças a Deus, tá? Todo mundo bem. Isis com saúde, indo para o balé. Amanhã ela tem a apresentação do balé, a primeira apresentação dela. Tá bem ansiosa mesmo. Todo dia acorda e fala: é amanhã que eu vou aparecer no palco? É amanhã? Aí a gente vai tirar as fotos e vai te enviar. Recebemos hoje, sexta-feira, né, as cartas que você mandou pelo padre, recebemos todas.